0: இன்னைக்கு என்ன பண்ணி ரேடியோ சாரங்கரோட் 7.8 FM இந்த தொழிற்சாவடி நேர பிரசாரித்த காரியக்கிரம இனித்தை தொழிற்சாவடி காரியக்கிரமோட பாத்திரம் தினச்சின விஷயத்தாத்த பண்ணிண்டா ஈ சரித்ததா பர்போலு உச்சலு கூட பிளாஸ்டிக் இஜ்ஜந்த ஆச்சரணை ஆவடுகு பண்பனச்சின விஷயக்கு சம்மந்தப்பட்டது பாத்திரம் நித்தேன் பாத்திரம் தப்புனா குழஞ்சு பின்னர் ரேர் பண்ணோக்கா. ஹலோ நமஸ்தே. ஹலோ ஹலோ ஹலோ நமஸ்தே. ஹலோ. ஓகே பார்த்துருனா கேனந்துச்சி கூட வர பிரயத்னமால் பொல்லி லெப்புக்கொரலே பார்த்துர்லே ஆச்சி மூச்சி ஆச்சி நாலு ரெட்டு சொன்னி நாலு ஒரம்ப நாலு ஒரம்ப இஞ்சி சங்கேக்கு. ஹலோ
1: ஹலோ நமஸ்தே. நான் யார் குஸ்மாக்கார் கொண்டு.
0: நமஸ்தே நமஸ்தே குஸ்மாக்கரே. நான் காரியக்கிரமக்கு எதுக்குறோம் இல்ல பண்ணல
1: இந்த பிளாஸ்டிக் முக்த நாகரான் பாரி எட்டேனி ஆண்டா வஞ்சா பிளாஸ்டிக்
2: பண்ணி ஆடிக்கு 1000 பத்தேர் அவுலே பர்சுவர் சமுக்கல
0: பக்கே
2: பட்டா புல்லா குடஞ்சு கோடி பலி போடு அயன் மல்பு நேரு ஈ மல்பு யாய் மல்பு யானை மோனே தூன் பக்கம் பர்ப்பினே அஞ்ச மல்பர பல்லி ஐ கேரள மல்போடு பிளாஸ்டிக் கம்மி ஓடாண்டா பக்க பிளாஸ்டிக் பொத்தார பல்லி இன்னொன்னு பர்த்தே அல்ப அவுலா பொத்தாண்ட ஈ அத்தம மத்த வர்ப்பு பேர் அத்த கேன்சர் அத்தம ஜாஸ்தி வர்த்தினிங்க டம்மு கட்டணும் டாக்டர் பண்பே நம்ம நெட்டு பண்ணொன்னு இன்ச்சேனே புகே கேட்டே ஐ பிளாஸ்டிக் கூட டிசீல்
0: குசுமாக்கரண் எப்போ கொடுத்து பண்டேர் கொஞ்சம் அது விஷயம் நம்ம அல்பல் பண்ணி பிடித்து பர்ப்பா பத்தொன்று போயினேன்னு அயின் பத்தொன்று போப்புனதுல பத்தொன்று பிளாஸ்டிக் பூரா பத்தொன்று போயிச்சுனே இட்டு கொஞ்சம் விட பத்தொன்று போயிருந்ததுன்னு அயின் வாப்பாஸ் நம்ம அஞ்சனே பத்தொன்று பருப்புனே இட்டே அத்தனை ஏறான கொஞ்சம் முத்து வடிச்சியோ தும்புகு உந்தது அயின் வேலை மலத்தேர்னா பாரி எட்டே பண்ணுனா விஷயம் பண்ணந்து அயினாத்து ஈ பிளாஸ்டிக்கள சுனேன் கம்மி மல்புகா பிளாஸ்டிக் இஜ்ஜந்தனி ஈ வருஷத கொஞ்சம் நம்ம பர்பலு உச்சையலு பூரா நடப்படு பந்து பண்ணந்து இனித்தை துளிச்சாவடி காரியக்கிரமத்தை பிதாடுல ஒஞ்சாத்து விஷயம் இனித்தை காரியக்கிரமோட பாத்திரியா நிக்கல லெப்பு கொடுத்து பாத்திரரு ஒஞ்சாத்து விஷயம் பட்டோண்டா இனித்தை காரியக்கிரமோடு ஏறுபுரிய காரியக்கிரமங்க லெப்பு கொரியரா ஏறி காரியக்கிரமம் பூரா கேண்டரா நிக்கலை மாத்திரைகள சொல்மேல சந்தா வந்து நான் தும்புத துளிச்சாவடி காரியக்கிரமோடு குடஞ்சி விஷயத்தொட்டுக்கு கண்டித்த உப்பு மாத்திரைகள கூட வர சுவாதந்திர பர்பத சுவாதந்திர உச்சயத அஞ்சனை நாகர பஞ்சமி பர்பத எட்டெப்புனு சந்தா ஒந்து இனித்தை காரியக்கிரமோட பிதாடுக தும்புத காரியக்கிரமோட திக்குக ஆத்தினேட்டா கேனந்துப்பிள்ளி ரேடியோ சாரங்கரோட் 7.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை பத்தி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

யானு ஹுசைன் காட்டி பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போவாரு. துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயின தாத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக கொடுல

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் அடிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பத்துக்கு.

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.